நான் உங்க சத்யா பேசுகின்றேன். கேட்க மறவாதீர்கள், ரேடியோ மிலேசியா லங்காவி FM 104.8. யா, இது உங்களுக்காக.